0: ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி,
1: மாதவ